0: புதுச்சேரி மைசூர் எங்கடாதனில் நாளை புலக்க 9 கண்டுக்கு பிரியாபட்டன அப்பூர் கிராமத்தில் உள்ள பிஜிஎஸ் சிக்ஷண சம்ஸ்தில் சாக்கரி மேள நடப்பா. இ சாக்கரி மேளத்து பெதப்போன இன்ஃபோசிஸ், ஜேகே டயர்ஸ், டிவிஎஸ், டானே மட்ராஸ், ட்ரைட்ரான்ஸ் வால்வ்ஸ், ஆட்டோமேட்டிவ் எக்ஸல்ஸ் கூட்டினக்கே சுமார் 60 மைசூர் பின்னா கொடுக்கிற கம்பெனியா தங்கட சம்ஸ்தில் காலி உள்ள போரே போரே சாக்கரிக்கு நேரே சந்தர்ஷன நேமக்காத்தி மாடியவா. இராதே உள்ள அபியர்த்தியா வித்யார்த்தர் தாக்கலிற கூட சாக்கரி மேளத்து கூடியாடித்து உபயோகப்படுந்தோக்கு மடிக்கேரி ஜில்லா உத்தியோக விநிமய கேந்திரத்தர உத்தியோக அதிகாரி அரிச்சட்டித்து இல்லைக்கு பேட்டத்தர சுத்தி சமாச்சார திந்தத்து.
1: சுத்தி சமாச்சார கேளுதிரி ಪ್ರಾಯೋಜಕರು ಇಂಡಿಯಾಸ್ ಲೀಡಿಂಗ್ ಡೆವಲಪರ್ಸ್ ಸನ್ ಸಿಟಿ.
2: ಶ್ರೋತೃಗಳೇ, ಈಗ ಸಮಯ 7:34 ಆಗಲಿದೆ. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೀಗ